Sebab sandia wak. Ada Oktober masa pas winida. Seperdu senihasin, eva kima seperdu lengga tu kamin. Orang pi ada tawa obah sehagen. FM Tarangga Mala suatai dasyem ahayen magiem. Antarjale www.pvfm.org.au web adabien. Swarna FM maragen. ஆஸ்திரேலியாவே மெல்பர்ன் நகரே இந்தல மகாத்வீப ஹாயக்கட்ட ரட்டவால் ஹெத்தேவக்கட்ட ஆதரேன் திருநகலன சுவர்ணமய ஹோராதித்வியாய் சுவர்ண எஃப்எம் அதத் லங்காவி உணுசும் தொரத்துரு ரசாக் ஒப சமக பெதா ஹதா கண்ணட்ட அப்பி சுதானம் இவித்ரக் நோவே லங்காவின் விசேஷ கத்திக்கையின் திதினகுத் அது தவசேதி அப்பித்தெக்க சஜீவீவ எக்கத்து வண்ணட்டாய் சுதானம் வெண்ணே மெல்பர்ன் நூற சித்து வெனதே பிலிபாந்தவாத் அத ர அப்பி கதா கரணோ ஒபி ஹதவதே ராவ பிரதி ராவனங்கோ கி சமுச்சே குத் வெடசட்டான வர்ணவத் கரண்ட அப்பி அதத் வெனத வகேம தோராகின திபெனோ அணு ஹத்தராய் பிந்து ஹத்தராய் தெக்காய் எக்கசிய கொலா அணு ஹத்தராய் பிந்து ஹத்தராய் தெக்காய் எக்கசிய கொலா ஆஸ்திரேலியாவே மெல்பர்ன் நகரே துரகத்தன அங்கே அப்பி வெனத வகேம அதத் ஒப வினியூன் விவர்த்த கரணோ இமை வெடிசரான பிலிபந்தபு ஒபே அதாஸ் யோஜனா இவிதரக்னவே சோதனா மிஸ்யால்லடம் சகுருதாராதனாவ என்ன ரதின்ன பசமக மே புரா தேகோராவம சத்துடின் ஏ வகேம சினிஹாசின் மில்பனுவரின் சர்ன் எஃப்எம்